0: சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கு தக்கிருக்கு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கு தக்கிருக்கு சச்சரி சதன சச்சம் சதன சத்தி சதில் சச்சனு சத்த சரித சன சச்சல் சத்தில் சத்தம் சம் சம் சத்தல் சம்
1: தன்னு சக்கர தழக்கம் தன்னு சக்கர தலைப்பு தலைப்பு